0: நிறைய நீ நல்லா நான் போற ரூபாய் ஓட போன் யோ அந்த தாத்தா
1: ஒரு அம்பை தோவானா ஸ்டார் 301 ஓட்ட போகி இப்புகின் கடினம் இந்த போற ரூபாய்
0: இந்த போற ரூபாய் இந்த போங்க நான் ஓவத் தோவானத்தை கேட்க பாய் தென்மத்து தாரா தோவானா கோயின்ஸ் ஒன்னோவத்தை கேட்க பாய் அவத் தாரா தென்மத்தை கேட்க பாய் நினைவத் தாரா தோவானத்தை கேட்க பாய் ஒன்னோவத் தாரா தென்மத்தை கேட்க பாய் வன்மது தாரா ஒன்னோவத்தை கேட்க பாய் ஓவை தெரியும் தோவானத்து தாரா வன்மத்தை கேட்க பாய்
1: என்ன
0: தவிர்த்து